0: ஏஜலங்க இப்போ நீ துன்கோ குணாங்கோ ஞாவ் வஞ்ச பாருமா வரான்கோ தோடி வாங்காங்களே
1: The country will get up and show you, but you must look. Mulaga ngayo, it points to me.